0: ரகசியத பாத்துரு வித் ஹசா.
1: அசனி பை என்ன வித்தியாக்னே சிங்கப்பூர் சித்த சிராந்தி SCID எட்ட தான் பை சிறிய சவிய சம்பந்தன் கிரண விமர்சனை கட்ட அதாலவ பிரகாஷ கிளபா கனிமட் ஹிட்டபு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சகை பிரியவன சிராந்தி ராஜபக்ச மகாத்மியிட்ட மூல்ய அபராத விமர்சன கொட்டாசே அமுயி ஈயே பெனி சிட்டு லெஸ் தனும் திய தத் ஐயஹி நொபெமினி பவ உசாஸ் போலீஸ் நிலதாரி பேவசிய கிரதே சிங்கப்பூர் யான அத்தரை தமாய் மங்கி தன்னை ஏர்போர்ட்டுக்கேதி தீலத்திபுடே மே கந்தவீம் பவுலி காட்டிட்டு அரி கலந்தரைக்க பாப்பா கனிக்கு இத்தர புட்டுவேக வெட்டனவா உசாவி எண்ட தீன கொட்ட அம்மலாட் சமீபனே புத்தால ஹிடகேவால் வல நீ வந்து மினிசுண்ட வேண வேடா கரண்ட் வேலாவாக தீர்ந்து நேத்து
0: சியதா பாத்தரே உதே ஹதை பனஹட்ட.

0: ரகசியத பாத்துரு வித் ஹசா.
1: அசனி பை என்ன வித்தியாக்னே சிங்கப்பூர் சித்த சிராந்தி FCID எட்ட தான் பை சிறிய சவிய சம்பந்தன் கிரண விமர்சனை கட்ட அதாலவ பிரகாஷ கிளபா கனிமட் ஹிட்டபு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சகை பிரியவன சிராந்தி ராஜபக்ச மாத்மியிட்ட மூல்ய அபராத விமர்சன கொட்டாசே அமுயி ஈயே பெனி சிட்டு லெச தனும் திய தத் ஐயேஹி நொபெமினி பவ உசாஸ் போலீஸ் நிலதாரி பேவசிய கிரதே சிங்கப்பூர் யான அத்தரை தமாய் வாங்கி தன்னை ஏர்போர்ட்டுக்கேதி தீலத்திபுடே மே கந்தவீம் பவுலி காட்டிட்டு அரி கலந்தரைக்க பாப்பா கனிக்கு இத்தர பூட்டுவேக வேட்டனவா உசாவிய என்று தீன கொட்ட அம்மளோட சமீபனே புத்தால ஹிரகேவால் வல நீ வந்து எம் நிசுட்டு வேண வேட கரண்ட் வெலாவாக தீர்ந்து நேத்து வைத்திலே
0: சியத பாத்தரே விதாசா உதே ஹதை பனகட்ட.
2: අනුන්ට කරපු සාපේ තමන්ට කැරකෙනකොට මොනව කළත් අය හරවන්න බෑ.
3: තව කෙනෙක් අපාය යන්න කියලා කෙනෙක් හිතනවද ඒකේ විපාකෙන් තමන්මයි කියන අපායට ඇදිලා යන්නේ. ඒ නිසා මතක තියාගන්න තමන් වපුරන දේ තමන්ටමයි එන්නේ.
2: පරණ කුණු හිතේ තියාගෙන පලිගන්න මග රැකන් ඉන්නේ හිත නිවන්න අකමැති මිනිස්සු.
3: කිසිවක් නොවෙච්ච ගානට ඒ සියල්ල හිතෙන් අමතක කරනවා. පස්සේ පලිගන්නවා කියලා හිතේ අස්සේ තියාගෙන ඉන්නේ. ඒ කෙනා සසරි හිත වඩපු කෙනෙක්. පෙර සසරි භාවනා කරපු කෙනෙක්. අන්න ඒ කෙනා උපතින්ම දියේ ඇඳ ඉරක් වගේ හොඳ නිවිච්ච හිතක් තියෙන කෙනෙක්.
2: සසර ගමනෙන් එතර වෙන්න නිවන හොයාගන්න හෙට උදැසන 7ට සියතහන්න
4: සියත බණ මඩුව
2: මෙවර දේශකයාණෝ පූජ්‍ය ගලිකමුවේ ඥානතිප්ප ස්වාමින් වහන්සේ.
4: ඇයි මට අයිති හැමදේම මගින් ඈත් වෙන්නේ?
5: ඈතුන දේවල් ගැන හිතද්දී ළඟින්ම ඉන්න අය වට පේන්නේ නැහැ නිකන්.
4: එන්න ආදරය අරන් යන්න ආදරණීය තරුවක් අගෝස්තු 6 වෙනිදා සිට දිවයින පුරා සිනමා හල්වලදී.

0: ரகசியத பாத்துரு வித் ஹசா.
1: அசனி பை என்ன விதியாக்குனே சிங்கப்பூர் சித்த சிராந்தி FCIB எட்ட தன்வை சிறிய சவிய சம்பந்தேன் கிரண விமர்சனையகட அதாலவ பிரகாஷ கலபாக நீமட்ட ஹிட்டபு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷகே பிரியவன சிராந்தி ராஜபக்ஷ மகாத்மியட்ட மூல்ய அபராத விமர்சன கொட்டாசே அமுயே ஈயே பெனி சிட்டு லெச தனும் திய தத் அயேஹி நொபெமினி பவ உசாஸ் போலீஸ் நிலதாரி பவசிய கிரத சிங்கப்பூர் யன அத்தரை தமாய் மங்கி தன்னை ஏர்போர்ட்டுக்கேதி தீலத்திபுடே மே கந்தவீம் பவுலி காட்டிட்டு அரி கலந்தரைக்க பாப்பா கனெக்ட் இத்தர புட்டுவேக வெட்டனவா உசாவி எண்ட தீன கொட்ட அம்மலாட் சமீபனே புத்தால ஹிடகேவால் வல நீ வந்து எமினிசுண்ட வேண வேடாக் கரண்ட் வேலாவாக் தீர்ந்து நேத்து வேத்திதே
0: சியத பாத்தரே விதாசா உதே ஹதை பனகட்ட.
2: අනුන්ට කරපු සාපේ තමන්ට කැරකෙනකොට මොනව කළත් අයි හරවන්න බෑ.
3: තව කෙනෙක් අපාය යන්න කියලා කෙනෙක් හිතනවද ඒකේ විපාකෙන් තමන්මයි කියන අපායට ඇදිලා යන්නේ. ඒ නිසා මතක තියාගන්න තමන් වපුරන දේ තමන්ටමයි එන්නේ.
2: පරණ කුණු හිතේ තියාගෙන පලිගන්න මග රැකන් ඉන්නේ හිත නිවන්න අකමැති මිනිස්සු.
3: කිසිවක් නොවෙච්ච ගානට ඒ සියල්ල හිතෙන් අමතක කරනවා. පස්සේ පලිගන්නවා කියලා හිතේ අස්සේ තියාගෙන ඉන්නේ. ඒ කෙනා සසරේ හිත වඩපු කෙනෙක්. පෙර සසරේ භාවනා කරපු කෙනෙක්. අන්න ඒ කෙනා උපතින්ම දියේ ඇඳ ඉරක් වගේ හොඳ නිවිච්ච හිතක් තියෙන කෙනෙක්.
2: සසර ගමනෙන් එතර වෙන්න නිවන හොයා ගන්න හෙට උදැසන 7ට සියතහන්න
4: සියත බණ මඩුව
2: මෙවර දේශකයාණෝ පූජ්‍ය ගලිකමුවේ ඥානතිප්ප ස්වාමින් වහන්සේ.

சதகம் சேர்த்த சியலு அகுசல்களின் துருவே நிதர குசலேயே யதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கணியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாய்